0: ஹாய் நமஸ்கார் யார் நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்ட்.
1: நமஸ்கார் யார் நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்தோம்ல
2: யானு லயன் கிஷோடி செட்டி லக்மி தண்ட குட்லா.
3: நமஸ்கார யார் நிக்கலாம் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார யார் நிக்கலாம் தின குசந்தர் சின்ன விண்டி படில் நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா.

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்குன் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முன்னேற்றுள்ளோ நானும் சேஃபுல்லா குத்தார் ஷோத்ரங்களை. இப்ப கேபி அப்துல் காதர் குத்தத்தூர் எழுதியும் நாங்களே நகமே தெரிஞ்சோன்னு ஈ ஒரு எழுத்துங்க. இது இப்ப கேட்டு பிரதி ஒருத்த மனுஷனாய் ஒண்ணு அவங்க ஜீவனத்துல தண்டோ இத்திமித்திரி தெரிஞ்சோன்றது நல்ல பிஸியா. நாங்களே நகமே சமா தெரிஞ்சுட்டேங்க. நமக்கும் நாங்க முன்னணி போன்ற தெருடும் காமது சாத்திய ஆகும். நாங்களும் தௌர்பல்யத்தெல்லாம் நகமே குறித்து செய்யட்டும். அதுல சமாக்கியங்க நாங்கள் ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிக்கவும் சாத்தியாவரும். தண்டை தானு தெரியாதோன்னு தண்டை எல்லாம் எரிஞ்சு போய் போல சென்னிட்டு காந்திஜி சென்னாரு. ஜீவனத்தை பிரதி ஒரு ஹந்தத்திலும் ஆத்ம விவேச்சனை சென்றது நமக்கு நல்ல சகக்கார தண்டு. நம்மளோ வக்தித்வத்தை ரூபிசிறோ ஆசை நமக்கு இன்னிங்கு. காடில் சஞ்சரிசோ சிம்ஹா ஒருவருக்கு தண்ட மூத்திர தெரிச்சிட்டு நடுநோட்டு வந்த தெருவு தெருவு நோக்கிய போல ஆத்ம விமர்சரும் ஆதத்திரும் நாங்கள் நம்மளுக்கு நிஜ ஜீவனத்தில் ஆக்கிறது பாரி நல்ல விஷயம். துனியா

0: அது கஞ்சி உண்டதை பார்த்திருக்கிறா? தங்கடி கல்யாணிக்கு பிராய தங்குவது பத்திரி மத்மத லேசு கரியந்து ஆனது பட குழந்தைய பட்டுள்ள சக்கரவள்ளி பண்பினா அப்பனை பாத்திர ஏத்த போது நாள் சரி கிட்டா போச்சு நாகபெம்மருக்கு மயிலை ஆத்துட்டு நம்ம இரியாயே தும்பு வஸ்துல மாத கண்டி கட்டுது பரப்புன பொல்லாது கட்டுது இன்றைக்கு மாத பிரியா வந்து பொண்ணுக்கு பொது சம்பந்த கூடுது பறந்து போராடிட வலிமத பற்று பண்டிட பாத்தேரா
1: இருப்பா

0: तुम्ही ऐकून असात रेडिओ सारंग 107.8 FM रंगरंगाळचेनी. आयच्या कोंकणी प्रसारात तुमका समेस्तांक मोगाचं स्वागत.
1: கேட்டுண்டுள்ளார் இது ரேடி சாரும் குன் 07.8 FM. இது ரங்கு ரங்குரு ஜீவன முண்டியுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தார். ஸ்ரோத்ருங்கள, இண்டத்தோ ரம்சான் சில்சிலா காரியக்ரமத்தில் பேரிடோ ஹெரிய சாஹித்தி லேக்கக கவி பின சிந்தக்காயிட்டுள்ளோ கேபி அப்துல் காதர் குத்தெத்தூரு அயல்டோ நல்லத்தொரு புக்கில் நின்றுத்து ஜீவனத்தை பிரதிபிம்பிசிரோ மானவியத்தை பின சௌஹார்தத்தை ஈ ஒரு எழுத்துங்க கேட்டுன்னு பருவா.

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்குன் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியன்டுள்ளோ நான் நீங்களும் சேஃபுல்ல குத்தார் ஸ்ரோத்ரங்களே. இப்போ கேபி அப்துல் காதர் குத்தத்தூர் எழுதியும் நாங்களே நகமே தெரிஞ்சோன்னு ஈ ஒரு எழுத்துங்க இது இப்போ கேட்டோன்னு வருவா. பிரதி ஒருத்த மனுஷனாயோனும் அவன் ஜீவனத்தில் தண்டோ இத்திமித்திரை தெரிஞ்சோன்றது நல்ல பிஸியா. நாங்களே நகமே சமா தெரிஞ்சோண்டுங்கு நங்கக்கும் நாங்கள் முன்னல் போன்ற தெருடோ காணோக்கு சாத்தியாவரும். நாங்களோ தௌர்பல்யத்தெல்லாம் நகமே குர்த்தி செய்யும்ட்டு அதில் சமாக்கியங்கு நாங்கள் ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிக்கோக்கு சாத்தியாவரும். தண்டை தானு தெரியாதோனும் தண்டை எல்லாம் எரிஞ்சு போய் போல சென்னிட்டு காந்திஜி சென்னரு. ஜீவனத்தோ பிரதி ஒரு ஹந்தத்திலும் ஈ ஆத்ம விவேச்சனை செல்றது நங்கக்கு நல்ல சககார தண்டு. நங்களோ வியக்தித்வத்தை ரூபிசிறோ ஆசை நங்கக்கு இன்னிங்கு. காடில் சஞ்சரிசிறோ சிம்ஹா ஒருவருக்க தண்டு மூத்துரு திரிச்சிட்டு நடந்தோட்டு பண்ணு தெருடு பெரு நோக்கிய போல ஆத்ம விமர்சரோ ஹாதத்ரோ நங்களோ நிஜ ஜீவனத்தில் ஆக்கிறது பாரி நல்ல பிசையா. துனியா ஒரு டொங்குரோ தித்திரோ முன்னலோ நின்று நீனே தித்திட்டுபடும் சொன்னோ தெரிஞ்சங்களோ பழக்கத்தை போல. இன்னொருத்தரும் தப்பு தேடுற முன்னலோ நாங்களும் தப்புரை சமாக்கிட்டு காட்டணும். தண்டை தானே ஜெயிச்சுறதுலே ஜீவனத்தை யசஸு அடக்காயிட்டுண்டு. பிரதி ஒருத்தனும் அவனுக்கு அவனே துஷ்மன் அல்லங்கு அவனுக்கு அவனே செங்காய் செல்றதுல நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். தண்டு விவேச்சனா சக்தியில் மிருகத்தோ காண்டி சிரேஷ்டமாயிட்டுள்ளோம் மனுஷகு ஈ ஜீவன செல்றது ஒரு நமூந்தோ சத்துவ பரீட்சை ஆயிட்டுக்கிடு. ஜீவனத்தில் பண்டு பிரதி ஒரு சமஸ்யரே ஆத்ம விவேச்சனில் பின்ன தைரியத்தில் எதிரசியப்பா நாங்களோ ஆத்ம பல விருத்தி ஆகும். நடக்கிறங்க இடம் காண்டே தெச்சங்க இடம் கிடாரா சொன்ன போல நடத்தமே நாங்களும் ஜீவனத்தில் ஓடுக்கு தயாராக்குற. ஏனி எஞ்சி நில்ல நின்று பவிஷத்தை ரூபிசுரோ இடி ஜவாப்தாரி நின்ற மேலுமே உண்டு. நின்று ஜீவிதத்தை பிரகாசமாய நிலையில் கொம்போண்டும் போல்தோ எல்லா சக்தி சாமர்த்திய செல்றது நின்றுல்கமே உண்டு. நின்று முன்னல்தோ ஜீவனத்தோ நிர்மாணத்துக்கு இன்று நீனு கால் முன்னல் பே. இது சுவாமி விவேகானந்தரோ பழக்க. இது எத்தர அர்த்தபூர்ணமாயிட்டுண்டு. நின்றுல்கமே உள்ளதிரே பர்த்திந்திக்கு தேடுற சென்னிட்டு காந்திஜி சென்ன பழக்க. நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். சாதனை இல்லாண்டே உத்தேஜனை இல்லாண்டே பிரயத்னம் இல்லாண்டே ஜீவனத்தில் எப்பவும் முன்னொரு பிறகு ஆர்கும் சாத்தியாவில் செல்றது நேரு. நாங்களும் கர்த்தவியத்தை நாங்கள் ஒன்றும் போடான்ட்டே ஆக்கிரோ விட்டுட்டு பேர மனுஷம்மாரு பகையில் பழக்க வரையோகு நாங்களுக்கு தெல்லும் ஹக்கில்லை. நாங்களும் நெசீபுரமே காத்தோன்ட்டு வெறும் சோமாரி ஆயிட்டு நேர எடுக்கிற பின்ன அக்கேரிக்கு நான் நிற்ச காரிய ஆகான்ட்டு போயப்பா அல்லாஹுர தூரது அது கண்டித்தமாயிட்டும் சமல்ல. ஈ விஷாலமாயு துனியாவில் நாங்கள் அறியாத்து எத்தரமா பிசியாங்க நாங்களை முன்னுள்ளுண்டு. பேற ஆள்டோ எதிரிலோ நாங்கள் தெரிஞ்சங்களை போல காட்டுறதிலே நாங்களும் அஜ்ஞானம் கண்டுத்து போவோம். தெரியாததிலே தெரியணும் சொல்றோ ஆ நல்ல நீயத்து நாங்களும் ஜீவனத்தை படிரே பத்தியம் போகும் நாங்களுக்கு சககார ஆவரும். துவேஷா மத்சர செல்றது நாங்களை சமாஜத்தை பர்த்திடோகு சககரிசியங்கு. நேரு செல்றது சபுரு படுறது பிரிசப்பாடு கிர்ஃபா சௌஹார்தத்தை செல்றது நாங்களே சமாஜத்தில் பின்ன சமுதாயத்தில் பரஸ்பர ஒட்டுக்கு சேரும் போல ஆக்குற. சாமாஜிக்கு பின்ன பௌத்திகமாயிட்டு நாங்க தீரா கீழ் மட்டத்தில் உள்ளோன்ட்டு பியர்ச்சங்க. ஆ கீழறிமறை தண்டு ஜீவிதத்து சரித்திர புட்டத்திர முன்னலு கீறிட்டி எடுக்கணும். நங்கள உள்ளோ ஆ நல்ல நீயத்தில் நாங்களும் ஜீவிதத்தை முன்னல் கொண்டதில் நாங்கள் எப்போலும் பிரயத்னம் ஆக்கியோன்ட்டே இருக்கணும். பின்ன நங்களுள்ளோ நல்ல விவேச்சனா சக்திரே நல்ல தெருள உபயோகிச்சிட்டு ஜீவனத்தில் முன்னல் பிறகு தீரியத்திர சிரமிக்கணும். ஜீவனத்தில் அமூல்யமாய நேரத்தை வர்த்தமாயிட்டு விடுக்காக்கான்ட்டே கலை சாகித்ய விஜான சமாஜ சேவை சமுதாய சேவை செல்றோ ஆ நல்ல நல்ல க்ஷேத்திரத்தில் உபயோகிச்சிட்டு நல்மேர தெருளே முன்னல் போகணும். சுக்கா துக்கா ஆசை நிராசை நல்லே பெடுக்கு மதுரா கைப்பை சிரிக்க புல்பு செல்றோ இதெல்லாத்திரம் ஜீவனத்தில் சைசியோன்ட்டு. மானவீயத்தை நைத்திகத்தை பின்ன சௌஹார்தத்தை செல்றோ ஜீவன மூல்யத்தை தண்டு ஜீவிதத்தில் சேஸ்பாட்டியப்பா ஈ ஜீவனை செல்றது அர்த்தபூர்ணாயிட்டிக்கிடு சார்த்தக்காயிட்டிக்கிடு.

பார்த்த காரணம் மூவர் பழைய நக்கல மெக்கி அசூர்பணக்கி அப்பாச்சி எரிச்சு அறிய முறிய பார்த்து புல் தோந்து இல்லையா அஞ்சலி ஆள்ல புல்புல கேன் மல்த்திச்சு என்ன புதிய லக்ஷ்மி அத்து நம்பிக்கை உண்டு நம்ம நம்பின மந்திர தேவத்தை ஏப்பல நம்ம கைபுடையறி அஞ்ச பந்தே நம்ம மணிப்பந்தக்குள்ளே ஆ தெய்வத சக்தி எஞ்சின காரணக்கு எஞ்சின பந்தே அக்கலைகளை குத்த உடத்து அவை கொஸ்கரண்டலா மந்திர தேவத்தை பெனோடே துளே என் தாழ பேஜர் மல்பச்சு யானை பல்யாயம் போது இது பூஜை எண்ணெல வேப்பலை பத்தி பல

ராஜ்யப் பொருள். என் அப்பா ரிப்பேர் பண்ணது யாரும் பார்த்துக்கிறேனா? என் நெஞ்சு பண்ண உண்டி ஆப்பே, என் மார்போடு போருவேன். அது என்ன மான போக்குண்டு மான கெட்டது மகளுக்கு அதுக்குள்ள இரு திருப்தி ஆகுண்டா? இஜ்ஜத்தா மகள் பதுக்கியிருப்பதா? இது ஆத்மக்கு சாத்திட்டு இருக்குண்டா? இஜ்ஜத்தா.

மந்திர தேவதை, யான் சத்தியடி நடத்திய பொண்ணு மகள் அந்த பண்ணாண்டா, மானகோஸ்கர ஜீவனை கொடுப்பின சத்தியவந்ததியான் அந்த பண்ணாண்டா.